0: சதாசிவஸ்மாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. Salutations to the cosmic self.
1: Hodulatama kozmiku shanvalunak.
0: Salutations to Sharapurji Sadapit Parampara.
1: Hodulatama Sriyalapurji Sitapit Paramparanak.
0: My pranam Swabravit Gurudev, His Holiness Vishwaguru Mahamandeshwar Maheshwaranand Puriji.
1: Pranam Gurudevamnak, Őszentségének Vishwagurujinak.
0: Jó napot kívánok, Budapest.
1: Jó napot kívánok, Budapest.
0: Sorry for my voice. I have a cold, fever, cough, all in one package.
1: Elnézést kérek a hangom miatt. Meg vagyok fázva, lázas vagyok, köhögök, ezt így mindegy csomagban.
0: And a half broken ankle.